மீந்தோன் மெரிராது பஸ் துயிது ஜானமன் மெரி சிந்துகியாது அரையிலி மேசும்.